0: சக்தியின் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரம் வணக்கம். புத்தம் புதிதாய் விழுந்திருக்கக்கூடிய இன்றைய அழகான நாள்ல சக்தி வீக்கெண்ட் பிளாக் பாஸ்டர் ஸ்பெஷல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாள் எப்படி அட்டகாசமா ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி இந்த நாள் முடிவு வரைக்குமே நீங்க அப்படியே சந்தோஷமா பயணிக்க போறீங்க. 10 மணி வரைக்கும் சூப்பரான பாடல்களோட நிறைய விஷயங்கள் வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா? இன்றைய நாள் பிறந்த நாள் சுப காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பான உறவுகளுக்குமே சக்தி எஃப்எம் சார்பாக இனிய நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி அப்படியே ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0508-238-3854 அதை தாராளமா அப்படியே நான் நிகழ்ச்சியில சேர்த்து கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். இப்போ ரொம்ப நேரமா பச்சைக்கிழி பச்சையம்மா நம்ம எல்லாருடைய ராசிக்கும் பலன் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ ஓடி போய் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுட்டு வந்துடலாமா?
1: எதிர்பாராத செலவு காத்திருக்கு. ரிஷப ராசியான் பெருக்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுவீங்க. மிதுன ராசியான் பெருக்களே, எதிர்பாராத கவலை ஏற்படும். கடக ராசியான் பெருக்களே, நாலு பேர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சிம்ம ராசியான் பெருக்களே, பணிவோடு நடந்து கொள்வீங்க. கன்னி ராசியான் பெருக்களே, நன்மை, விருஷகம் அமைதி, தனுசு தாமதம், மகரம் நற்செயல், கும்பம் மேன்மை, மீனம் பாராட்டு. இளராசிக்கு சுருக்கமாவே பலன் சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
2: பச்சை கிளி பச்சை.

அமைகளை ஒரு சீட்டு பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அருமையான பாடலை கேட்டீர்கள். எத்தனை கோடி நன்மைகள் இந்த வாழ்வியல் செய்தது என்று மிகவும் அருமையான பாடல். ஆந்தையும் வளர்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் ஒவ்வொன்றையும் மூலமாய் மாற்றுவதற்கு ஏற்றதான் நம்முடைய கேட்டு. ஆகவே அவருக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்து அடுத்து வரப்போகிற பாடல் கண்ணீரின் பள்ளத்தில் என்று மிகவும் அருமையான பாடலை கேட்டு கத்தருடைய நாமத்தை ஏற்றி விவாசிர்வாதத்தை சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். நீங்கள் இணைந்திருப்பது www.kbfm.com.